இல்லை இல்லை அவர்கிட்ட வீட்டு சக்ஸ் ஆகும் இல்லாமல் தாமனு சொல்லி அவன் பேமி விட்டு அவ்வளோ சமயம் லூசி ஐயா நீ அங்கே பக் உனி காட்டில் விட்டு